0: அண்ணா என் கொஞ்சிச்சா இரகு
1: இங்குதால புரிச்சு சேகர
0: தானே
1: தாதான சேகர இ கிருஷில புரிச்சு தால புரிச்சு துல்ல
0: இரகு தாதாண்டி வெங்கப்பண்ணா
1: எஞ்சி நான் பண்பு நான் மாற வாவா நம்மளது கிருஷி மந்தனால புலேதால தோச்சி பூரெட்ல நஷ்டனு தூது தூது சாக்கான் லாப தூ அரகி திக்குச்சி
0: சுறுசுறுக்கு கிருஷிட்டு ஈர்ல கனி என்னலானே பரா
1: இவரமணி இப்பந்தே குள்ளுவானா நினான் தூ நாக்கு அஞ்சதால தோச்சிங்க பூரெட்ல புலேட்டு
0: ஏ இத்த உண்டு ஈர் ஈர்ன ஜாகத மண்ணு பரீட்சை மல்தாரா
1: இவரமணி இப்பந்தே குள்ளு மண்ணு நேர்ல பரீட்சை
0: அந்த வெங்கப்பண்ணா நம்ம ஜாகத கெல திக்குத மண்ணு பரீட்சைக்கு கொரடு அகில் ஐனு தூது நமக்கு சரியாயின பரிகார பண்பேரு
1: சேகரா
2: ஒரு

முக்லிங்கித், சாயித்ய லாய்ட் ரேகோ, சங்கீத் வினில் வேகஸ், கைலே லேசாவன சாத், இடன் டேசா, வினாய் லோவேஸ் அனி பிரஜோத் டேசா, கீத் ஹெலோ பியூட்டி.